காஷ்மீர் கி கலை சித்திரத்தின் தலைவர் சந்திரன் கிட்டியா கேள்வி வந்துவிடுவே இந்த சமயத்திலே 5 கண்டே 100 நிமிஷம் நம்ம இந்த கார்யக்கிரமம் இது பிராரம்பம்.